ராகவந்தன நிழல் நாள் பேறு சாஸ்திரம் நிழல் நானாகாரிய காரணமாகையால் ஸ்ரீநாராயணன் நிழல் நாமத்தால் ஸ்துதியெய்து ஒப்பி ஜனனிக்காதாரமாம் ஞானல்லோயி சபையுங்கில் வந்து சஜ்ஜனபதம் சபக்

புறப்பட்ட அந்த நேரம் ஸ்ரீ பார்வதி கடுகப்போய் மகனே வரிக நீ அரிகத்து. വിളിച്ചു ചെന്ന നേരം പറഞ്ഞു ഗണനാഥൻ വിശപ്പും ദാഹങ്ങളും.

0: ரொம்ப நேரம் கூட இருக்க மாட்டேன்னு தோணுதான்.
1: இது செய்து நினைக்க வேணாம்.
0: எத்தனை நாள காத்துக்கிட்டு இருந்த இந்த உற்சவத்துக்கு நான் கூட இழிக்க முடியாதுன்னு மனதை சொல்லுது. அண்ணா
1: தெரியும்
0: அனந்தண்ணா
1: சேது, சேது போயிட்டியா? சேது போயிட்டியா?